கதிர்தானி தானி தொண்டானி தழல் தோன்றா கதிர்தானி தானி தொண்டானி தழல் தோன்றா கதிர்தானி தானி தொண்டானி தழல் தோன்றா தோன்றா தோன்றா கதிர்தானி தானி தொண்டானி தழல் தோன்றா தானி தானி தோம் திர்ணா தோம் திர்ணா தோம் திர்ணா திர்ணா திர்ணா திர்ணா கதிரை தானி தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா கதிரை தானி தானி தோம் தானி தாளல் தோம் தத்ருதானி தானி தும் தானி தாளல் தோன்றா சங்கீத் புஜன் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதங் தீரம் துக்கங் கடாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திர்ணா திர்ணா திர்ணா.